0: సూపర్ మచ్చి.
1: எங்க வீட்டு தங்க திரையவும் கையில தந்தாச்சு
0: சூப்பர் மச்சே.